அதி ஷரீக்கு குல மீஹும் ஏவரெங் அவ்வாஹா ஷரீக்கு குல ஃபராய்த்த திகே ஹிந்து புனானிதே அலமிங்க வெறி ரஸ்கலா கோவே மிதி பி அலமிங்க ஷரீக்குன்னே எய் இவ ரஸ்கலாங்க ஃபியவா அலமிங் எஃபராய்த்தக்கங் அழுக்கங்கொங் உளுனு ஃபராய்த்தகே திங் ஹமகஷ்வரும் தியபே மீஹுன்னி தொகுவெரின்னே புனே எதகெதி ஏவரென்னங் இபஸ் ரத்து குரானிதே.

அதி ஹுதுருக்கம் பொடுவெகும் வா ஃபாஃபதகாய் முங்கராத்தகாய் அனியா விரிவ உழும் எகலாங்க நஹி குரவதே எகலாங்க தியபா மீஹுன்ன வாஜ் இவ்வவனி தியபா மீஹும் ஹந்துமக்குருமட்டகே.

மீஹும் அல்லாஹும் அஹது கொஃபினம ஏ அஹது தியப மீஹும் ஃபுத்தாஷ் அதி ஹுவாத கதகோ கஷவரு குருமஃபஹும் தியப மீஹும் ஏ ஹுவாத்தம் உவா நுலாஷை எஹனி ஹம கஷவரும் அல்லாஹி தியப மீஹுங்க மச்ச ஹேக்கிவே ஜாமின்வே ஒடிகம்வா ஃபராத்திக்கம்கா தியப மீஹும் லாஃபாவே ஹம கஷவரும் தியப மீஹும் குரா கந்த அல்லாஹ் தின ஒடிகம்வித்தே.